ஆண்டிமோ பரியோளும் நெய்லக்கென்னை பூங்கடே ஆனா பகே தோனி வாஜுன்னா ஒல் எங்களா சிற தூப்பிர சென்ன பசங்க.